0: பொருத்தி கேந்தாரி ரூனிகிறானே ரூந்தாது ருணிகேந்தாரி
1: Porque el amor lo puede todo. Cantamos por amor.